0: பாட்டிலி கொத்தோடுதே, ஹே பின வின சோடுதே, பாட்டிலி கொத்தோடுதே, வர்ணா தேரி பேண்ட் பஜா தூங்கா.
1: அச்சா, தூ மேரி பேண்ட் பஜாயேகா, பஜா பஜா, ஜா பஜா, பேண்ட் பஜா.
0: ஜஸ் தூ கரேகா, மே பி கருங்கா, மே பி கருங்கா, ஹா, மே பி கரு.